ஆற்றில் தாத்தா அது பாவுல பண்ணலா தாத்தா சும் சும் சும் சும் சலனும் சலனும் சலனும் அது பாவுல பண்ணலா தாத்தா சும் சும் சும் சும் சலனும்.